தக்கஜம் தக்கஜம் தக்கனம் தக்கதம் தத்து தங்கிடு தக்கடுகிடு தக்கஜம் தக்கஜம் தக்கனம் தக்கதம் தத்து தங்கிடு தக்கடுகிடு தக்கத்தரி ததன தஞ்சனு ததன தத்துமி ததினு தச்சனு தட்டு தரித்த தனத்த